0: ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ཁྱི དང ki na lok tu lab ta chi ke ne shu bi na dian ci po la so le chung wei lok tu ki nu che ki cha che di ge ta kong tan che je na jing rin tu ke bi che be ji su kya du mi lo be da nang chu di de ji lia ku du wa le
1: ah let's
0: nu che ni lok tu lab sa mi me na ji du so ki na me to ne chi ru tu che xin yu ba ta din de ge nam bi ji si jing wo ju na xia le
1: let's ta kong gi nang du na lo ne nga zui lok tui lop skor bar ta di so le chung wei ge ta lok tui ki nu zhe ki cha xie xik di ta di ge kare son kung tang che zhe bar ta geng ren du kare son kebi che zhe mu tui qi xin yu bei nu zhe jik li ya ku gu yu bu xie do tu gu du bar ta qie na ting tui mi mang gu xi gi ke zhu si tui zang ba yi na ta mi su bu ru nu zhe qi wei ki ngu yu bu jik li ya ngu zhe qi gu bar ti zhe yin tui yin yi ta ke zhu mi su bu ya nu zhe kare yu mi tie li yin ya zhe gu la yi rang ge ngu zhu xin na ro na xiu gu yi
0: nos ta di tie li ya zhu zhi xin na lo 我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人是我们的人 Korea 给定这个 经过这里啊, 有个人先我就拿下了。啊，那less
1: 但我呢，开出的呀，俺做文字养大是蛮吃不赢的。但对俺做熟悉的哪里呀？人家个全部说他熟悉多了。
0: 那学长，顶这一段子嘛，他推广起初来出了呀。但我呢，就给出他说过呀，那是所谓他给军事了呀。你是养他西他，他肯读给伊呢，给出预备将为他，一度用咱们那里呢，开钱不是点这些生计了。
1: 我呢，他个啥事？但前呢，英语开出学在肯这几天立的，俺的民俗国呀。
0: 那是属于哪了？那是，他第一天里啊，只有这些拿了那块板西瓜银来嘞，军图给这菜的MSV，他第一开始是给这菜给顶这个菜写写写这段了。
1: 啊，那是。顶这家来吃完药不顶这是有对子吧？那我们菜特别，但俺那做民俗国呀，那不说四个月吧？顶这是写送下了。啊，那是。那光给菜是顶这是立对子吧？那俺做闺蜜给草原拿了的呀，他开出店边给路对团子，他拉到卡巴尔汤。
0: 我呢是，但第一天里啊，只有这些拿了那块板西瓜呢，鸡蛋去老来西去给这菜地呢，当然就几个人说明了福特美美学啊，顶这是多了。
1: 啊，那是。
0: Tati, nye don zamki ye yun le singi

0: nam gyung an zhe cuo wei na la ka se qiu mu shi tong bi na zhen ju wang mei de xue wei yong zo ti mi gui li ya yuan ye shi liu gan ging deng zhe ti ji le qin ri ba ke jian ba flu fu yi gian dian yi cu nan xi ming da shi ba flu fu kong ni zhe le qie dong ye ge xi xi gu li dao gu wei ci ju xi ni wu le su li ya shan xi bie chuang xi le gu chong bu shi kong ge ba la ni qiang san dian bie yi xu qu lu ge la mu xi ge ba ta ba flu fu kong ya lo no chun chun ge gem ni xian yue le bie zun qi bie tun ge san bu xi zhu tu bu chong bu shi ni men ji ba flu fu ta ba la ni bo ju ji ne ge xi wei hui mei ji la wen mei qi ba zhu du ba flu fu ge ba la li ya
1: ba la tu nam da qin bu yue zang ki ran ge kong gu suo ge tu bu du ge
0: ji ge ji chi bu shi ba la ge
2: pu ye pa mu di suo ge tu ma sun di le nam da qin bu yue zang
0: 泡沫地南西杨北新康里亚这样吐过的生给我做俄罗斯面具地他的出在哈江马步去算账你也是西武以内的忙不去要人你也是提这里呀面具切得塞账特别是缺你们多几年得不是今年对于人不起马国吧把俘虏服空彼得保罗的起码修建人均千里了落不你切不是落不着退了你外国路不脱掉了空给落不着行 缅北面落地呢，视为内最仰望性，空个天地，是把黑人叫呢，落个样子叫的，空个人均千里个，落不上叫呢，所以北冷不舒服些。天呢，把罗浮空彼得堡马个苏里落不着兄弟，罗米拉准备出军行滇北，苏里个来他，第一批全部滚了，将这批都全部行，全部是。接了钱东，也给些轻松落了。 巴夫洛夫空光了苏皮拉孙白罗提尔，马个苏里罗布着呢，罗布通穷是，空给碰康日白将这滚来黑白，罗布查尔打住棉被催促下呢，碰康日白心就给来了修不是，罗布着提心就给药解药个月白马菜，催得吃金呀药个月白，巴夫洛夫空呀苏里个铁了将军起居心就牵不起给不是，巴夫洛夫碰康日白难塞就急了心就再急都再白。 下句给拉这样强出不穷是，你是巴布洛夫催得看了，催得七八着对。罗布这过年给巴布洛夫了，家里面年贵呗，趁一起给不成。巴布洛夫任意了家里面了，我先不去见面年了，趁一点水贵不一样三不行，看见年得对。家里面给碰上这边看不清不，入大位是不是给过一把好过不是？巴布洛夫听闻给眼前木入大位意，咱们就忙得是新用心。
3: 推最提醒了，碰上这边千万提，各自你玩就玩提，空了高娃就来点不。

0: 我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里我们的人生活在这里 ta karasna changju ta chuksi be menje chuya timi na neri khaji phobe mi ne le chara tu miruwa sadu kuriul ya chasu mi ne le jinjur chi chab ya shuke ngi je shi thi gu tu zabai na tek jinjur tho thak be mi na ta ya shu chum na bira di na chu ju meb ji sha la
1: les les el
0: ta nam ju la on des ri sha la tor tu je shu bi na na zo khon le ya shu be chu go la so ta nye ina ja ta ti ri gi na zo cha le mix na nye mang bu ji ge ne ya shu chum na cha na de ya tu na ju mi du mu wa la
1: mu ne ri sha
0: ti we ga ta tim gi cha nga na zo tim lo gi cha na ine ta tem bi se bi ra na yo re kiran ke si cha na chue je nangor tan be shu go ya ta tel ti dung gi ni je po gu den ki ra in du za ma in di te li ya ta ga je ka lo wa chue yi ne le nge bar tu tu nan nang gu chen gu zi ji du shu gi il
1: ta ran ji ta nan zu jim ju le zu tem be cheng xie ya li yi xi bi che bi ne ti na lo ne cha ra dun je jim ju le zu ha be cheng xi di ne le ha jang gi to bu cha du gal
0: ji xian la
1: jim ju le zu din zhe shu mi ne ta nan zu mi ge za ma se kim cha mang bo ya le dong yan tan ti mi bian zhou ki kong gu dong yan mang bo suo si tu zhen ba ren yi zhe suo tan mi xian ge zhe suo le gen ku jie kon le ya zhou ga la ge xu mi neng xin che cha ra chue bi ne
0: 既然狼火丹能就没有他狼火丹能也能却将地捏巴尔土半规被成为你来自己读书你是吧当然是了提名记录你东西给了怎么能给这孙子里推贴将来能这西北查到你给个汤四个月给的古巨光以前让同类成为你这给那位一些成绩三学